0: ஏய் பகவான் அப்படியா?
1: ஏய்
0: மாலா இத்தனை மறுபாதா ஜனதா முதல் பகவானும் பிகுவா ஜனதா
1: முதல்
0: ஏ பகவான் பாக்கியத
2: தருடைக்கு சங்க மாறி கரு திச காயிரே கரு திச காய் மண்ணு ஜட்டு பரணாயிரே மண்ண பூர்வத்து மல்லியோ கசாயிரே மர கரும பூட்டுக்கு அப்பாயிரே
0: சுப்ரையா பட்டியல் மரம் தோசையும் சுப்ரா கரு பக்கம் லாக்கி பள்ளி மரம் அரேண்டி லாரி பொடுக்கு தாரு சொல்றான் கோவாலார் பேசலாக்களை அப்ப தாரு சொல்றா யார் தாரு சொல்லணும் ஆதரி பாத் தாரு பியும் கோனி யார் அவர் நம்ம காயும் கரும் பைசா கண்ணு கோனி யார் ராண்டு பட்டுனே கிர காணம் காசு அவை ராண்டு நாத் ரிபே மேகம் வச்சு தாரு பாந்தா ராண்டு காணம் காட்டு ரோஜினே ஆதரி பாத் யார் தாரு சொல்றா அவர் தப்பு காய் கரும்
3: அபி ஆப்ன நாடக சுனா பை மே தோ மானி கயா कि शराब पीने से नुकसान ही नुकसान है, फायदा कोई नहीं।
4: सही कह रहे हो मोहनलाल जी, तो हमारे गांव में रहने वाले लोग भी इस बात को मान गए होंगे।
3: अगर आप या आपके आसपास वाले शराब पीते हैं, तो आज ही फैसला ले लो कि शराब के हाथ तक नहीं लगाना है। देखा भिखाराम को कितना नुकसान उठाना पड़ा और फिर उनके जब अकल आई तो उन्होंने दारू छोड़ दिया।
4: अब तो होली भी आने वाली है मोहनलाल जी, इस बार होली पर अपन को अच्छे अच्छे पकवान खाने हैं, अच्छे अच्छे गाने गाने हैं, शराब को तो इस बार हाथ भी नहीं लगाना है।
3: इसी बात पे एक अच्छा सा गाना हो जाए।
5: दारू थे छोड़ो नी भाया, दारू थे छोड़ो नी, दारू थे छोड़ो नी भाया, दारू थे छोड़ो नी, सब भाया हूँ।